தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திரிகிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திரிகிடு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தக்கித்த தரித்த தனத்த

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்கிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தக்கிட்ட தரித்த

தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிடு தக்திருக்கிடு தத்தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்துமி ததுமி தச்சனு தக்கிட்ட தரித்த